0: வேளாவின் சவசு துணாயி
1: விசாய் ருஹுனட ராஜராட்டட செங்கடகலட www.livefm.lk
2: from LK.

0: பிரபு விழாவின்
1: Live FM.LK
2: மகரகமட ஹோமாகமட குடகமட www.livefm.lk

0: லங்கா விழாவின் பாந்தரேகாய்
1: மகரகமட ஹோமாகமட கொடகமட www.livefm.lk